أولي مزيغان أولي مزيغان تسذويل تيون تسهجي مزغان السفت ويسكرا دنيا لقور ذي ستان على مد سبعة وزقين دي راديو RFPP بي بي فريكونس باري بلوريال 106.3 اف ام اي سي ذوي ذي لان دي لا ريجون باريزيان RFPP.net ستاويل انترنت وقي ثاقي ميدن سلاكي قيت سيزليت إكشنا عالي فلاوان اي ذاسفرون نموحيا نكوني نسيكالوش ناقيا نكوني نسيكالوش ناقيا اي با جستمون لا موحيا الدكري la situation ils sont humiliés par les tenants du pouvoir et qu'ils acceptent trop de choses mais bon à un certain moment il dit que ils connaissent que Rochinaguer bon ça fait il goûte de wassen et fait signal le venir jusqu'à parce que il y a des limites à tout et bien sûr quand l'humiliation atteint l'impossible, et bah, l'être humain, bah, il se révolte. Est-ce qu'on peut espérer un changement les gens ne se révoltent pas? Ça va être un peu difficile. Si les gens acceptent l'humiliation, acceptent la répression, acceptent l'injustice, c'est très difficile. On a vu en Libye, Kadhafi, pendant 42 ans, il a semé la terreur sur les Libyens. Et les Amazigh en particulier. Mais bon, il est arrivé un jour où les gens se sont soulevés contre lui.